0: குழும் வரேன் அவருக்கும் ஸ்கூல் திரும்ப பேக்கோட ஃபாத்த தீப் ஆஃப்கி மெதிங் நான் சாப்பிடும் போல தான் அவருக்கும் ஸ்கூல் திரும்ப அவனை ஃபராத் அரிமத்திங் அக்போ அத்தையங்க மறுபடியும் கூறிய ஹா மெதா சபை ஜெயிலா கூறிய திம்போட கொண்டாடின கொண்டாட மெதனும் ஹர்சா கூறிய திம்போட டைமண்டு எனக்கு ஃபாத்தும் கொண்டாட தினி ஐவர் ஸ்கூல் ஸ்கூல் முத்திரிய போல அத்லாஃபி நவார் நம்பர் பிளேட்டா அத்தா ஃபாத்து திம்போட எனக்கு ஐவர் கோஸ்ட் குளுந்திரிங்க அத்தும் அத்லாஃப் இக்கோட ஹாஃப் தான் இக்கோட குளுந்திரிங் பேக்கோட ஃபாத்து ஏரியத்தின ஒரு கீப்பர் கீப்பர் போல மறுபடியும் கூறிய ஜஸ்ஸாலாஃப் கூறிய ஃபோன் வாலி போல மெதிரும் ஹுரஸ்கோங்க ஆஸ் ஐவரி கோஸ்ட் ஹாஃப்கி மெதிங் ஹேஸ் ஆஃப் எனக்கு கூறிய அவர் குளுத்திரியும் போதும் கூறிய தி ஃபி சென்சா கல்தி மாதிரி குளுத்திரி எனக்கு அரபோல இக்கூட குளுத்திரி இக்கூட குளுத்திரி போல அத்தாக்கி கூறிய தெய்வத்தை மசை கூறிய மெதிரை அவர் கோஸ் குளுத்திரியும் போல அத்லாஃப் ஆத்தும் அன்பர் அத் அருமதி ஒரு குளுத்திரியா மிதினி குணான் குணான் டியரி கேரி அக்போ அக்போ அன்பர் அத் அருமதி ஒரு குளுத்திரி என போல மடமன் கூறிய மெனி ஹாஃப் மெதபுர சென்சா கல்காரி ஜெயில் ஆஃப் பெப்பேயா பெப்பே கூறிய திம்போல மெதுரம் கேரி குளுத்திரியாக்கி ஸ்வாத்தும் பெப்பே என கூறிய தீபி ஃபோஃபான அத்லாக் சென்சாக்கால் கேரி கூறிய மெதுரம் ஹுரஸ்கோ கூறிய திம்போல அத்லாக் கூறிய ஐவரி கோஸ் குளுத்திரிங் அதிவசம் கூறிய மத்தமதி கூறிய ஃபோன் வாது போய் போல எங்கள் ஏரியா திரிய வண்ணம் மிதனி நோ நம்பர் குளுத்தரியா கோஸ் நகாதி பிரிட்டு ஏரியா கோதிரே கேரி இங்கே கூட குளுத்திரியா வெட்டுன போல ஃபுல்லே கோஸ் இப்படி கீப்பர் ஐவரி கோஸ் குளுத்திரிங் எப்பீல் கோஃபி குளுத்திரியா கீப்பர் ஜஸ்ஸாலிகம் ஃப்ரீ எங்கி கூறிய கெந்தார் கூட குளுத்தரிங் கூறிய ஐவரி கோஸ் ஹாஃப் தரிங் பெனடேரியா கேரி ஃபாத்த திம்போல இக்கோட குளுந்திரி இக்கோட குளுந்திரி மெத்திரை ஒரு குளுந்திரி தீபோல தேங்க் குரிய மிதானி பிளட்டா குரிய சேசிடோயா சேசிடோனுக்கு ஃபாத்தம் பிளட்டா மெதுரான கேரி மனமன குரிய மேனி ஹத்திய ஃபர்ஸ்ட் மினிட் குழு மெச்சுக்கே விஸ்கோ கல்யாண நுஜே பிளட்டா குரிய திம்போல அத்தையன் மனமன குரிய திவே தமசே குரணி கிமுகம் குளுந்திரி அத்தியா குடும்பத்தை ஒரு குளுந்திரிக்க நட்டுவா பெனட்டரியா மாதம் அருமச்ச ஜெயிலா கூறிய நகாதிம்போலம் ஃபார் பிளனட்டரி அத்தனை அவர் கோஸ் குழந்தை தெரிஞ்சு திஃபா கஃப் ஏரியா பேர் கூறிய ஃபோன் ஹாஃப்கி மெதிங் ஹேஸ் ஆஃபும் கேனக ஜோனலைஸ் அத்தியாஃப் அனக்கு ஹேஸ் கூறிய தீஃப் எட்டி முகம் குளுத்திருக்கா என்ன போலே ஃபேமட் பண்ண கூறிய ஜெயிலா பெருசேஜோ பெருசிடோ அத்தியா ஃபஹாத்தும் திம்போல ஜோடோனைஸ் அத்தியாஃப் அனக்கு ஹேஸ் ஃபஹாத்தும் மிதின டீம் மிகம் கொடுத்து எனக்கு ஹேஸ் ஜோடோனைஸ் மிதின மெதின கேரி பேக்கோட ஃபஹாத் வந்து இக்கூட ஹாஃப் தரே சென்ட் சக்கால் கேரி ஒரு குளுந்திரி என போல அத்தியா கூறிய ஜெஃப் அருமதி மனுமனும் கூறிய தாங்குல மடு ஜெயில் ஆஃப் கேரி ஒரு குளுந்திரி ஜஸ்ஸாலி மீ பிளட்டாய் தீப் ஐவரி கோஸ் ஹாஃப் தெரிய அருமதி ஒரு குளுந்திரி எனக்குரிய ஃபோன் மசை கூறி போகலாம் ஐவரி கோஸ் குளுந்திரிய ஃபேக் ஜீஃப் பேர் இக்கோட எல்லும் எல்லி போல இக்கோட குளுந்திரி ஃபஹாத் ஜஸ்ஸாலி தன்சாலி போல எனக்கு சத்தியம் கூறிய மேனி ஹாஃப் மெதிங் ஹேஸ் ஆஃப் அருமதி ஐவர் கோஸ் ஹாஃப் தெரிய அருமதி ரொம்ப கேரி ஒரு குளுந்திரி தீப் என போல மனமன் கூறிய ஜீலா கூறிய தீம்போல அத்தியம் கூறிய தீவத்த மசை கூட வி நம்பர் அங்குலோ கூறிய ஃபோன் அது போல தி மடமனி ஜஸ்ஸாலி உடனே போல தி கோல் அருமதி பேர் ஐவரி கோஸ் குளுந்திரி மிஹார் அரங்கோஸ் மித்து பி அசார நம்பர் அங்காரி பெப்பே ஆஃப் ஃபஃபானா மி ஃபேபி சபேஷ் நம்பர் ஓல்டாய் அது சாங்காரி மீன் இக்கூடோ குளுந்திரியக்கு பதிலுக்கு எகார நம்பர் குளுந்திரியா கூறிய கூட மினிக்குத்தி ஹத்தி ஹமினட் குழை வெலன்சியாக பதில் தேர் நம்பர் வெலன்சியாக பதில் குழை மினிக்குத்தி எகார நம்பர் ரோட்ரிகேஸ் கோல் குடும்பத்தில் லீஃப் எஜ்ஜும் ஐவர் கோஸ் கீப்பர் கூறிய ஃபோன் ஹத்திய ஹம்மினட் குழை விஜே மெச்சுக்கு ஹத்திய ஹம்மினட் குழை ஃபிங்கர் லண்டன் நுஜே பஸ் குழா கீப்பர் கூறிய ஃபோன் ஆகுதால் மெதுரம் ஹுரஸ்வகிங் ஆஸ் சென்சா கலர் அதிமாலும் இக்கோட ஹாஃப் தரே மேம் பதிலும் கூறிய ஃபோன் ஆகுது போல ஐவரி கோஸ் குளுத்திரி மூ ஹாஃப் தரேன் அத்லாஃப் டைமண்ட் அத்லா மெதுரம் ஹுரஸ்கோ கூறிய திம்போளம் மெதுத்திரையும் போல அத்தியாக ஐவர் கோஸ் குளுத்திரி கூறிய தெய்வத்த மசை குழந்தை குளுத்திரியா வெட்டிஜ போல திம்பு குளுத்திரி அரட்டிஜை கூடிய குளுத்திரி அத்லா மெதுரம் அக்காரி ஒரு குளுத்திரிக்கு என்ன தங்களை ஃபாத்தும் எனக்கு செட்டி குளுத்திரி திம்போல அத்லா ஃபாத்தும் தி கேசி கேசி கூறிய திமோ சென்சக்கா திமா கூட ஹாஃப் தரேன் போல ஃபேன் கொடுத்தவங்களை ஃபாத்தஜ் அதே குளுத்திரி திங் குளுத்திரிக்க நட்டு ஆஃப் ஆஸ் தங்களை ஃபாத்தும் எத்திரேன் தீப் கொண்டான் கொண்டான் மெதுரம் அக்காரி கொண்டோ கொல்லா கூறிய திம்போல அத்தியாக கூறிய தெய்வத்த மசை அக்போ ஃபாத்தும் எத்தனை டீம் எனக்கு என் குளுந்திரிக்கு சப்பிஸ் நம்பர் குளுந்திரியா ஓலே ஓலே போல அத்தியாங்க கிராமத்தில் காரணம் கூட குளுந்திரியா ஃபாலோ பண்ணுங்க சார் ஓலே எத்தது எனக்கு ஜோஜிக்கு சிஃபாஃப் அது குளுந்திரி பத்தா லேஃப் ரெஃப்ரி ஹேஸ் கரெக்டாக ஜோஹமத் தீஃப் மோத்தி ஹாஃப்கு கேக் எனக்கு மெதிங்னா சேப் மஞ்சள் அருமதி Ricordo a half training avere corso lì fece. Avere corso che Jehu. Vahi, attenzione, curia per il diamond, diamond, curia di morte, tango fatto olio, penetri a rongo carrying at that, tango fatto olio, anche se in curia di fatto, anche se di folio, penetri a carrying, curia penetri a man, diamond, dimbo, curia half, curia, penetri a rongo carrying, curia di olio, olio, faga di fatto, diabo, e curia curia di faga di tango fatto, un essere sarai, e curia penetri a dimbo, area, rongo batti a bori, curia di enemy, diamond, then uleva, bolle, fan curia, curia, fon, jamma se curia penetri a treva di enemies, e curia curia di bolle, atleta, curia fon, al bolle, mi fa curia matiori, olio, a tu giovi. Jehu Lehmoti, Ecuador, and even half made over a penetry carrying Armati. Leafy Jehu, Ecuador, even half the Korea phone wall with it. Kulmutan Korea phone wall with a metal carrying us. Ecuador couldn't think even half the other school of men. Porzo half game dasa per country gana bole fa mar kollem bole match fa mar han fra to arimatin kuria dim bole mi fa pecho kuria arimatin medun ga kari ikodo half tere kuria down ga fatu medini pecho e pecho sen saka kwa di mar ve timu fanse sem porzo e porzo kuria dim bole ornoiz atla medun ga kari ja tri tri kuria fona bole half me dasa ba ever cos half tere ikodo country atta contro con la fata jilaf sei si doe Sesido Fahato mana kelas mesti ni Vite, Vite Sesido, Enam Fahato Vite di mula back orang Fahato ikut dua half teriak mesti ni sensa kat teriak urkun teriak, bela kuriya di mula atyang kuriya dewa tu mula poroso, mesti mula carry, Enam carry kuri ozon ozon jasal Enam madu mula poroso kuriya phone wal jeh bola mifaro mana kelas ikut dua kurun teriak bodo, itre kulla masa ikut dua carry dia, ayer ikut kurun teriak jahang orang mula teriak mifaro, Fahato kau fumoti carry dia Sesido, jangan leave fumoti, ayer ikut dua, Enam half ke gana ke mending hasabu. Mettere avere arimato fa un tiris fa smetto nota mezzo addi ha metto quelle fengero e vesco la caldante non c'è alcun ha metto ancora con noi mi ha forse tu viene alle foti Ivory Coast vara rangalo forse te slipi in dieci nove sembra non è slante c'è vara non è vesco la caldante non c'è Ivory Coast kurunteri back ora fat area tere ore keeper keeper kurin aule aule noi abo tene kurin dimbolar ma dimbolat tem bara bara Ivory Coast kurunteri duam kurin senza kadara ma come tuna kurin fono al ma gena vettuni ala kan fakare kurunteri ala ho dekur kurunteri bolta kurin sesu da senza kadara metun ga kari ena tangole fatu metre back ora fatu metre kurunteri ena midni prozoi da kurin dimbol Asana Casporozo, back of a fat area, the keeper, Ecuador keeper, control the penalty and ball of Marvan Kuria, just Salaf, Kuria Fono, the ball, Arimatin as Metro, Horasco, half a gag and a commedia for penalty, a carrying Ecuador country and Bolin just Salibola, Fatu, Kuntri and Medini and Bola, and penalty and Majilan area, three of the Buri, Kuntri and Adimola Matematias, gold area, the keeper. Keeper in Libola, Porozo. Attenzione, curia in Asana Fratta, animati in Div, Diamond, penetri a carri, vedani, e curia in Div, curia in Div, curia in Div, curia in Div, curia in Div, curia in Div, curia in Div, Ole, Ole Div, curia in Div, curia in Div, curia in Div, senza in Div, curia in Div, Kuria Dimbola Diamond Penetry Adimalo Armati Ronga Karen Diamond Kurimatu Contenato Devana Contenato Penetry Goleria Kari Kuria Dimbola Tin number Kuria Pincha Kuriam Konana Dini and Messina Vetuni Bola Ranga Jever and Bolo Gold Garmati Mihin Libija Ting Hataru Fasfur Tetemir Hama Goleria Kari Madura Kunves No Milibeniki Diamond Demes Penetry at Revana Kurimatu Ekuntrek and Natuafa Devana Kuruntriaga Natua Penetry at Vadifa Kana Kari Vadifena Feni Kari the Kurunti in Kuruntring and Adini Bola Tin number Kuruntria Konana, Golderia Kana, Dimal Kari, Konan Huri, I never couldn't carry the Kuruntria Bola, Difa Kurikona, the Karu. Barad Rangal for Sate, the beginning of the year. ಐವರಿ ಕೋಸ್ಟಲ್ಲಿ ಹತ್ತರ ಒಣ ಕೋಣರ್ ಅಂತ ಕೋಣರ್ಕ ಬೇರೆ ಕಮ ಅವನ ಎಕ್ವಿಡೋಗೆ ಓಡೋನೆಸ್ ನಾನು ಫ್ಯಾಬಾರ ಇಂಜರಿ ಫೋರ್ ಇನ್ ಫರ್ವ ಹೋದೆ ಅರಂಕಣ್ಣ ಅಡ್ಡಿಯ ತಿಮ್ಮೆಟ್ಟು ಮೆಚ್ಚಬೇಕು ಲೈಫ್ ಯಾರು ಮತ್ತೆ ಎದುರಿಸ್ಕೊಳಕಲ್ಲೇ ನಿಮಗೆ ಲೀಫೆ ಜೆಹು ಕುರಿ ಫೋಣವಾದ ಬೋಳ ಸ್ಮಿತ್ರ ಹುರಸ್ಕೋ ಐವರಿ ಕೋಸ್ಟ್ ಸೆಂಟ್ರಲ್ ಕಾಲ್ ದಿಮಾದ ಫಾರ್ ಕಾರಿ ಇದೆ ಐವರಿ ಕೋಸ್ಟ್ ಕುಳಂತರಿ ಅದಿ ಫಾರ್ ಕುಳಂತೇನೆ ಬಲು ಕುರಿಯ ಫೋಣವಾದ ಬೋಳದಿ ಇವತ್ತು ಕೋಸ್ ಬೇ ಎಲ್ಲು ಎಕ್ವಿಡೋ ಲೀಫ್ ಮೋತಿ ಎಕ್ವಿಡೋಗೆ ಎಲ್ಲು ಮತ್ತು ಅಳು ಮೇಡಮ್ ಈ ಮೆಚ್ಚು ಫೆಣಗಿದ್ದಾರೆ ರೆಫ್ರಿಗೆ ವ್ಯೂ ವ್ಯವಸ್ಥೆ ಅಳು ಮೇಡಮ್ ಫೆಣಗಿದ್ದಾರೆ ರೆಫ್ರಿಯೇ ಫೆಣ್ಣಗೆ ಕ್ಯಾಮೆರಾ ದಕ್ಕಾದ ರೆಫ್ರಿ ಅದ್ರಿಸ್ಕೊಂಡು ಬೈ ಫಾರ್ ಫೆಣೆ ಪಾಯಿಂಟ್ ಕೊಲ್ಲಾತ ಐವರಿ ಕೋಸ್ ಕುಳಿತೀನಿ ಪೆನಲ್ಟ್ರಿ ಕ್ಯಾರಿಂಗ್ ಅತ್ಲ ಫಾಹತ್ ಕುರಿ ಕುಳಿತೀನಿ ದಿಫಾ ಕುರಿಯ ದಿಂಬ ಡೈಮಂಡ್ ಅತ್ಲ ಎತ್ತರ ಕುರಿ ಕುಳಿತೀನಿ ಬೋಳ ಅತ್ಲ ಕುರಿ ಎಂಬಿದ್ದೀನಿ ಮೆದ ಸಾವಿರ ಬೋಳ ಫ್ಯಾನ್ ದಾಮ ಫಾರ್ ಕಾರ್ ಇದ್ದೆ ಕೂಡ ಕುಳಿತೀರಿ ಆ ಫಾವು ಕುರಿ ಲೆಟಾ ಕುರಿ ಫಾವು ಆ ಗುಳಿಗೆ ಲೀಫ್ ಎಜ್ ಹಾಫ್ ಮೆದ ಸಾಬು ಸರಾಯಿ ಕುರಿ ದಿಂಬೋಳ ಫೊಫಾಣ ಅತ್ಲ ಫಾರಿ ಮತ್ತು ಕುರಿ ಎಂಬಿದ್ರು ಹುರಾಸ್ಕೋ ಬೋಳೆ ಫ್ಯಾನ್ ಕುರಿ ಹೆಂಗಸ್ ಹಾಫ್ ಮೆದ ಬರೀ ಪೆನಲ್ಟಿ ಕಾರ್ ಜೀಲ್ ಹೊತ್ತು ಕಾರ್ ಇದೆಯಾ ಎಕ್ವಿಡೋ ಕುಳಿತೀನಿ ಬೋಳ ಬೇರೆ ಕೊಲ್ಲಿ ಅರಿ ಮತಿ ಲೀಫ್ ಹೆಂಗ್ ಎಲ್ಲೊಮ್ಮೆ ಸರ್ವ ಫೇಬಿ ಕುಳಿತೀರಿ ಅಮೆಹರ್ ಎಕ್ವಿಡೋಗೆ ಆರ್ಗನೈಸರ್ ಸರ್ವ ಕುಳಮಗ ಬ್ಯಾರ್ ವೆಜ್ ಎಕ್ವಿಡೋ ಲೀಫ್ ಹೆಂಗ್ ಎಲ್ಲು ಇಮ್ಮ ಹಾಫ್ ತೆರೆ ಹಾಫ್ಗೆ ಮೆದ್ಯಾಸಂ ಬೋಳೆ ಫ್ಯಾನ್ ಕುರಿ ಜೀಲ್ ಹಾಫ್ ಎಲ್ಲಿ ಬೋಳ ಮೆದುರು ಹುರಸ್ಕೋ ಐ ಮೆದುರು ಕ್ಯಾರಿ ಕೇಹುರಿ ಕುಳಿತೀರಿ ಬೋಲಿಂಗ್ ಜಸ್ಟ್ ಆದ ಬೋಳ ಅಣಿಕೆ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಕುಳಿತೀರಿ ಅತ್ಲಾಗಿ ಎವರಿ ಕೋರ್ಸ್ ಹಾಫ್ ತೆರೆ ಹೆಂಗೆ ಕುಳಿಮು ಕುರಿ ಎಮ್ಮಿ ಎಣ್ಣಿ ಹೆಂಗೂ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇದ್ದ ಜೀಲ್ ಕಾರಿ ಇದೆ ಎವರಿ ಕೋರ್ಸ್ ಕುಳಿತೀರಿ ಏನು ಕೊಪ್ಪ ವತ್ತಾಲಿ ಹೆಂಗೂ ಫಹ್ ಹಾಫ್ಗೆ ಕುಳಿಯನ್ನು ಕುಳಿತೀರಿ ಎಮ್ಮಿ ಮೆಚ್ಚುಗೆ ಅಡ್ಡಿಯ ಫಸ್ಟ್ ಮೇಟ್ ಮೇ ಯಾರು ಮತ್ತು ಕುಳಿಯಫ್ ಫಾವ್ ಹಾಫ್ ಸಾಲಿಸ್ ಮೀಟ್ ಕುಳಿ ಫ್ಯಾರ್ ಎದುರಿಸ್ಕೊಳಕ್ಕೆ ಜಿಮ್ಮೆ ಡೋವ್ ಕುರಿ ಕುಶಾ ಕುಳಿ ಲೀಫ್ ಎಜ್ ಹುಮ್ಮೆ ಇಕ್ವೇಡೋ ಮೋತಿ ಪೆನಲ್ಟಿ ದಿಮಾದು ಅರ್ ಮತ್ತೆ ರೋಗ ಕ್ಯಾರಿ ಇಕ್ವೇಡೋ ಲೀಫ್ ಎಜ್ ಹುಮ್ ಕುರಿಯ ಫೋನವಾದ ಮೀ ಅನ್ನಣಿ ಟೀಮ್ಗೆ ಕ್ಯಾಪ್ಟನ್ ಸೈಸೀಡು ಹೆರಿ ಹತ್ತರೆ ಅವತ್ತಿ ಬಿ ಹತ್ತರೆ ಫೈನ್ ಹಾಕೊಳ್ತಾರೆ ಡಿ ಏರಿಯಾ ದೆಫ್ರಾತ್ ತೆಕೊಳ್ತೀರಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ ಅಮಿತ್ ಬಿ ಎಕ್ವಿಡ್ ಹಾಕೊಳ್ತಾರೆ ಅದೇ ಐವರು ಕೋರ್ಸ್ ಕುಳಿತೀರಿ ಬರೆಯಕ ಪ್ಲೇಂಟ್ ಹೆರಿ ಹತ್ತಿರ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ ಅವತ್ತಿ ಕುರಿಯ ಫೋನ್ ಮಾಡಿ ಬೋಳ ಗೋಲ್ ಹೆರಿ ಹತ್ತರ ಎಮ್ಮಿ ಫಾರ್ ಬೋಲ್ ಕುರಿಯ ಫೋನ್ ಮಾಡಿ ಬೋಳದ ಗೊತ್ತಾಗ ಸ್ಪೇರು ಮಾಡ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಇಂದಿಯ ಇಕ್ವಿಡೋ ಕುಂತ್ರಿ ಬೋಳೆ ಕೋಣರಕ್ಕೆ ಅಫೈಟ್ ಇಂದಿಯ ಐವರು ಕೋರ್ಸ್ ಕುಂತ್ರಿಗೆ ಆಗಿ ಜೀಫ್ ಬೋಳ ಬೇರ್ವಿ ಕುಂತ್ರಿ ಎಪ್ಪಿದ ಕೂಡ ನೀ ಕೋಣರೆ ಕಮ ಕೋಣರ ಲೀಫ್ ಮತ್ತು ಐವರು ಕೋರ್ಸ್ಗೆ ಕುಂತ್ರಿಗೆ ಆಗ ಜೀಫ್ ಅದೇ ಬೋಳ ವಿಹಿ ನಂಬರ್ ಕುಂತ್ರಿ ಅಂಗೋಲೋಣಗಾದೇನೆ ಇಕ್ವಿಡೋ ಲಿ ಬೇ ದೇವಣ್ಣ ಕೋಣರ್ ಮೆಚ್ಚುಗೆ ಫಸ್ಟ್ ಒಣ ಕೋಣ ರೆಫ್ರಿ ಕುಂತ್ರಿ ನಾ ವಾಹ ದಕ್ಕಾದನಿ ಮಿಹಾ ಪೆನಲ್ಟಿ ಏರಿಯಾ ತೆರೆ ತಿರು ಕುಂತ್ರಿ ನಾ ಪೆನಲ್ಟಿ ಏರಿಯಾ ತೆರೆಗೆ ಬೋಳೆ ಇಕ್ವಿಡೋ ಗೊತ್ತೀನಿ ಹತ್ತರೆ ಫಸ್ಟ್ ಕುಳಿತೀರಿ ಗೋಲ್ ಏರಿಯಾ ತೆರೆ ಸಬರು ಕುಳಿತೀರಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ ಹೆಂಗೋದೋ ಕೋಣರ್ ನಗಾದನಿ ನಗಾದಿನ ಬೋಳ ಪೆನಲ್ಟಿ ತೆರೆ ತೆರೆಂಗೆ ಹೋದ್ರೆ ಕ್ಯಾರಿ ಮಿಫಾರ್ ಕುಳಿತೀರಿ ಜಹಾ ಮತ್ತೆ ಎಣ್ಣೆ ಬೋಳ ದೂಜ್ ಏರಿಯಾ ಬೇರೆ ಅವೇರ್ ಕ್ರಾಸ್ ಕುಳಿತೀರಿ ಬೋಳೆ ಫ್ಯಾನ್ ಜಸ್ತಾರ ಇದೆಯಾ ಇಕ್ವಿಡೋ ಕುಳಿತೀರಿ ಬೋಳ ಹೋದ ಮಸೆ ಕುರಿ ಬೋಳ ದಿಯ ಗೊತ್ತಾಗ ಗೋಲ್ಗೆ ಅರಿಮತಿ ಇಂದಿಯೇ ಬೇರ ಪ್ರೆಸಿಯಾಡೋ ಬೋಳೆ ಮಸೆ ಕುರಿ ಇಕ್ವಿಡೋ ಕುಳಿತೀರಿ ಅನ್ನಸ್ ಬೋಳ ದಿಯ ಗೊತ್ತಾಗ ಬೇರೆ ಕೌಹಾಫ್ ಸಾಳಿಸ್ ಡೆಮಿನೆಟ್ ಕುಳಿ ಮೆಚ್ಚುಗೆ ಅಡ್ಡಿಯ ಹೆಮ್ಮಿನೆಟ್ ಕುಳಿ ಇಫ ಎದುರಿಸ್ಕೊಳಕಲ್ಲ ರೆಫ್ರಿ ಕರೆಯನ್ನು ಫುಮೆಲ್ ಆಫ್ ಕುಳಿತೀರಿ ಕಣ್ಣು ಇಶಾರೆ ಕೊಲ್ಲ ತಾಳ್ಮೆ ಫೆಣ ಸತಾರ ನಂಬರ್ ಕುಳಿತೀರಿ ಅಮಿಹಾರ್ ಐವರಿ ಕೋ ಸತಾರ ನಂಬರ್ ಫ್ಯಾಬ್ ಬದಲು ಕುಳಿಮಿಕೊಂಡು ಹೆಣ್ಣು ನಂಬರ್
1: Cossondo. Anna per Cossondo nuovamente. Cossondo. Cossondo. E vai fare a nome mi, in curioso da noi, mi, non ti chiedo, qui va a me a nome mi, adorali, stadium, non mi udano per Cossondo. Già ha finito la gota, in chi va a gota, ta fatto come non è gira fare. Lifeng Eldo, Ever Costu Eldo, e mi ha messo a me fare conan, vuole fare ancora il giro, mettere un rosco con il libola, diamond a delle, diamond a bolle, deve avere un. Ricordo con un curia fonale bolla di usmone aver cosa after e curia di bolle un aram damma ma secco e guarda un treno bolle di bevere noi ne che tanto le barre penalti di atterri aver cosa che keeper di fago curia fonale armati aver cosa con un treno di mezzo un frasco e curia after e vanna ne a bale di nuovo numero con un treno e vanna di con un treno e tre vadeggia miharu curia naga di bolla di nega palla la barra curia fonale bolla gol che teria vadeggia mano mano vite curia fonale bolla gol che teria gol che cana vadeggia aver cosa fa un minuto con un treno che mi dai l'anno alla con un danno mangang Miha Farhagen Varagina Fursata Ivory Coast Tanovas Coffe Vani Golderia carrying Hasako Demme Vara Rangala Lipumbole Fanar number Kurunteria Vara Rangala Bala Bolio Korea for a Madamano Korea for a Ma Barakovis Mija Gold Arimati Kana Vadagin Ivory Coast to Miji he Emme Fahu Vagut for Terega Mechuke Furta Malandu Iturvago to get Hamina to Miha Ferigan Korea Midani Vara Gina Furusata Libi Faho Ivory Coast Lande Kamiya Kurega Mibi Adi Gina Bay Gabul Kurigotoka Equedo Moluana Kama Gabul Kuri Hena Adia Bay Hamilton Hama Lande Gitamarakas Lande Jambenu Vija Lande Jahan Vakuta Adia Bote on that one Adi Vara reach a Vata fan final number Kuruntiria Ivory Coast final number Kuntia Bolio Kuria Fonovali Madu Madu Kuria Fonovali Dandi Karin Lafagos Golge Keeper Divis Kuria Faratan Hena Sbola Ever Time in demand, we keep at the Ebola. Goal get any care in love. I remember Chakana, but again, Ivory Coast to Major Image before Tamadano, which you mean me. Emme Faho Minetuga, we are to Rotor Kuria Dani, to Rotor Hamid Kuria. Farhani, mi haro mech gharam bad kolle mech bi. Fortha marum na fenni ituru gotu hamine to arwa fen da mihar mi fenni ituru gotu gotu hamme to arwa fen da na screen na fenni. Kulum farne agen back of hat e gode keeper da sal bolo keeper metter ne ko difa ko kuria fono al bolo metter ho guys Ivory Coast penalty area tene Ivory Coast kontin bol difa ko bolo e gode kontin bol penalty tere fono ali metter ne pie ko penalty e gode kontin keeper kar na no tetra referee ange penalty e no ne kulum kuria gendare bolo kuria ang asi armatin di be ade me e gode kontin bolo jahangolu mo tere penalty area tere vettunima emu e pie ko penalty e kama kontin foul kuria kama ene referee atu ishara to ange Korea Gendash. Miharu replay me Fennani. Ivory Coast Kronteria, Ole Bolif and Down, three victim mother. Iturugo to Hamilton and Demirata bag, I got a Kule from Miharmi, one Ekasimo for Ivory Coast Korea. Ivory Coast Kronteria could have to Korea for a ball, Ekoda Kronteria, J. Felipe Munimun, area three Fatum keeper. Area tre ho ricordato che in mi ordinesa ordinesa di fa curi fono da mezzo carry senza caldi malum e con un tre mettere con un tre di bomba driver coach con un tre bola atlafi atlafa ne mette ho con un tre e ne porta curi da ne carry di ecco con un tre foul con fermo team far e ne per persona bola ho dono mettere foul curi foul half sari sfasmet con le vigni tro ho tutto Ten minute ko kulun kuriya dani demina ta back re 3 minute ko kulun suriya mawani ikesi no kubati kuriya ai very close kulun fasa referee karing ko sambalah hai bola kuriya fawal ma aur mera screen wa defender ni hama supporter ko manza Half che mette adesso lo barba fa rimetti mettere per rimetti in keeper Ivory Coast keeper curie fono al ballo mettere un hurasco un asma ti batti meno in half che mette per mettere cari in curia con il ballo di fa gruppo la mettere già sale con i kiri a cari di con tria sabbe sembra olea e nel caso in curia con tria curia fono per half mette sabbo in curia con tria in ballo un curia mettere per con tria che ne ballo tango le fatto per con tria di ma se curia ballo Ivory Coast con tria tango le fatto e mi ha fatto in fofana e fofana bolla senza che curia in as di figa per con tria diamond oia diamond bolla la mettere un hurasco curia in armondia hand number con tria ti number con tria ball di tin number che con una tengo spenetria cari correggi la di cari gela di cari metto con tre con fallo al bola gol di rete keeper mi fa rat lì fanare number con tre mi fa scuria fono va di fanare number bolio e go da con tre bol mi fa ancora in asmetro un frasco ai veri cost ha meding ha samari ma tiro cari con tre bol e fa fatta ne brilla tanto le fatto ricordo che in Kuntriaka e in Kurian Armati Kuntriaka Armati non va a caricare bola in Kurian Armati ricordo Kuntriaka spenetti con la carica e con il trevi la fanno cascare di Kuntriaka in attua fate gela tanto le fatto senza cal di malo con Kuntriaka e ne fatto un vitea vite senza cal hanno fatto Armati Difi Odonese Odonese bola in Marmano Kuria gela fa che mezza sa gela di Satana per Kuntriaka presidio presidio bola in Nagati in penalti e te Nagati in bola con il calati malo con Kuntriaka mi faro bola bere con il

அதி மீஹுன் நூளே கிதக தியபா மீஹும் வனமக்கும் தியபா மீஹுங்கே மச்சக குஷன்னதே அதி தியபா மீஹும் ஃபாழு குரா கந்தகாய் வங்கனா குரா கந்தம் அல்லாஹ் தினவடிகம் வெத்தே.

ருஃபுலுக மிசாலி இஃபராத்தும் அனிஃபராத்த ஃபூ எட்டிஃபானுவா ஆங்கெக்கி மிசாலே ஏ ஆங்குகே திரேக பத்தி எவ்வே ஏ பத்தி வனி பில்லூரி கண்டெக்கே திரேகே ஏ பில்லூரி கண்டு ரம் முதுகே தரியஃபதே ஏ பத்தி தில்லனி பரகாயத்திரி ஜேத்தூனி கஹகுன்னே இருமதீக கஹெ நூனே ஹுளங்குகே கஹெவ்வெஸ் நுமெனு.